0: இன்றே நிதி மற்றும் கணக்கீட்டு துறையில் தொழில்சார் தகுதியை பெற டபுள் 88 கட்கைநரிக்கு பதிவு செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 0777559669.
1: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
2: சூப்பர் ஹிட் பாடல்களோடு

0: சக்தியின் நாட்குறிப்பு.
1: இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தல 192வது வருடாந்த திருநாளை முன்னிட்டு தமிழ் மொழி மூலமான திருப்பலி இன்று காலை 8 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளதோடு மாலை 4:30 மணிக்கு திருச்சொரூப பவனியும் இடம்பெற உள்ளது. தென்கோவை திருவருள்மிகு கற்பக பிள்ளையார் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு பிராய்ச்சித்தாபிஷேகம் நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை திருவருள்மிகு பேத்தாழை மாவடி மாரியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு இம்மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு கொக்குவில் ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு இம்மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு புளியந்தீவு புனித பதுவை அந்தோணியார் திருத்தல வருடாந்த திருவிழாவில் இன்றைய தினம் காலை 7 மணிக்கு திருவிழா கூட்டு திருப்பலி நிகழ்வு இடம்பெற உள்ளது. மட்டக்களப்பு நொச்சிமுனை அருள்மிகு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலய வருடாந்த சடங்குற்சவ பெருவிழாவில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அராலி ஆவரம்பிட்டி திருவருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலய வருடாந்த உற்சவத்தில் இம்மாதம் 15ஆம் தேதி மகா சங்காபிஷேக நிகழ்வு இடம்பெற உள்ளது. மட்டக்களப்பு கல்லடி உப்போடை அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. மஸ்கெலியா அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான வருடாந்த உற்சவம் இம்மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஆரம்பமாக உள்ளது. கொக்குவில் மாத்தனை கந்தசுவாமி கோவில் வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு கார்த்திகை திருவிழா நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு நாவலடி அருள்மிகு ஸ்ரீ மாரி கடல்நாச்சி அம்மன் தேவஸ்தான வருடாந்த சடங்குற்சவம் இம்மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு சின்ன ஊரணி அருள்மிகு ஆதிபேச்சியம்மன் ஆலய வருடாந்த சடங்குற்சவத்தில் இன்றைய தினம் 7ஆம் நாள் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. கிழக்கிலங்கை காரைத்தீவு அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைய தினம் 4ஆம் நாள் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. இதே போன்று உங்கள் பிரதேசங்களில் இடம்பெற உள்ள சமய சமூக கலை கலாச்சார பாடசாலை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை சக்தியின் நாட்குறிப்பு தபால் பெட்டி இலக்கம் 75 தேபானம பன்னிப்பிட்டி என்ற முகவரிக்கும் 07 0 2 3 8 5 4 0 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள்.
0: சக்தியின் நாட்குறிப்பு.

காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பான உறவுகளுக்கும் சக்தி எஃப்எம் சார்பாக நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். மற்றும் நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளணும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 011-2838-54 அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்க 07-2838-54. இப்ப நம்மளுடைய பச்சைக்கிளி பச்சை அம்மா எல்லாருடைய ராசிக்கும் என்னென்ன பலன் சொல்றாங்கன்னு கேட்டு வந்துருவோமா?

சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்

0: குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவிழப்பின் போது இணைய வழி மோசடி, போலி ஆவணங்கள் தயாரித்தமை மற்றும் போலி தீர்வை வரையின்றி வெளிநாட்டு சிகரெட்டுகளை தம்வசம் வைத்திருந்தமை தொடர்பில் 18 சீன பிஷைகள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் தம்வசம் வைத்திருந்த அமெரிக்க கலிபோர்னியா பிராந்தியங்களின் போலி ஆவணங்கள், அவற்றை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ரப்பர் சீல் ஆகியனவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: தென்கொரியாவுக்கான ஏவுகணை விநியோகத்திற்கு அமெரிக்கா வழங்கியுள்ள ஒப்புதலுக்கு வடகொரியா கண்டனம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவுக்கு 300 மில்லியன் டாலர் பெறுமதியான அதிநவீன ஏவுகணைகளை வழங்குவதற்கு அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் பிராந்தியத்தில் ராணுவ கூட்டணியை வலுப்படுத்தி வருவதாக வடகொரியா தெரிவிக்கின்றது. இதனால் பிராந்தியத்தில் தொடரும் பதற்ற நிலை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் வடகொரியா சுட்டிக்காட்டியது.
1: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்
2: சக்தி எஃப்எம். நேரம் காலை 8 மணி.

0: and Shock the FM.
1: Shakti Kickstart. Kickstart.
2: ரப்பன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
3: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர், எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள். கமர்ஷியல் கிரெடிட்.

0: www.shaktifm.com இனுடாக வணக்கம் தாயகம் கேட்டுட்ருக்கீங்க. நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாரித்து வழங்கும் இலக்கு நிகழ்ச்சியினை இப்பொழுது முதல் நீங்கள் கேட்கலாம். நியூஸ் ஃபர்ஸ்டிலிருந்து செல்லசாமி நிலோஷன் எங்களுடன் இணைந்து கொள்கிறார்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். சனிக்கிழமை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நாம் சந்தித்திருக்கிறோம் இலக்கு நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கு நிகழ்ச்சியிலே நாம் மற்றொரு மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக பேசுகின்ற அல்லது செய்திகளிலே அதிகமாக கவனம் செலுத்தப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்ற விடயம்தான் இந்த காலநிலையிலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இது என்ன என்பது தொடர்பிலான தெளிவு அனைவர் மத்தியிலும் இருக்கிறதா என்ற கேள்வி தொடர்கிறது. ஆனாலும் இந்த தெளிவுபடுத்தல்களை பெற்றுக்கொள்வது, அதை போன்றோ தெளிவுபடுத்தல்களை தங்களுக்கு வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை நாட்டின் பட்சிகளாக அல்லது இலங்கையிலே இந்த தீவுக்குள்ளே வாழக்கூடிய நமக்கு ஒரு அவசியமான விடயமாக மாறியிருக்கிறது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வானிலை மாற்றமாக இது கருதப்படுகிறது. எதிர்காலத்தில் ஏற்படவிருக்கும் எல்நினோ தாக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த எல்நினோ தாக்கத்தினுடைய எதிர்வரக்கூடிய நாட்களில் அல்லது அது ஏற்பட்டதற்கு பிற்பாடான நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பிலே நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு தேவை தற்போதைய காலகட்டத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலே பலரும் பல விடயங்கள் தொடர்பில் பேசுகிறார்கள். அரசாங்கம் இது தொடர்பிலே கவனம் செலுத்தி பல கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகிறது. அது மாத்திரமல்லாது பல ஏற்பாடு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்தும் இப்போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்க மட்டத்திலே அல்லது அரசு நிறுவனங்கள் மத்தியிலே அல்லது இது பொறுப்பு கூறக்கூடிய திணைக்கிழங்கள் மட்டத்திலே இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட இதில் பாதிக்கப்படக்கூடியதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற அதே போன்றும் இது தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டிய தரப்பாக நாமும் இருக்கிறோம். எனவே நாங்களும் இது தொடர்பிலே ஒரு கவனம் செலுத்தி அது தொடர்பான தொழிவினை பெற்றுக் கொள்வதன் ஊடாக இதிலிருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். எனவே இது தொடர்பிலே இன்றைய நிகழ்ச்சி முழுமையாக ஆராய்வதற்கு தயாராக இருக்கிறது. இது தொடர்பிலே விரிவாக நாங்கள் கலந்துரையாடுவதற்காக இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் அழைத்து வந்திருப்பது யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியர் மற்றும் கலைப்பீடாதிபதி நாகமுத்து பிரதீப் ராஜா எங்களோடு இணைந்திருக்கின்றார். சார் வணக்கம்.
2: வணக்கம்.
1: இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே அதே போன்றோ இந்த விடயம் தொடர்பாக உங்களோடு கலந்துரையாடுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்றோ மிக முக்கியமான பல்வேறு விடயங்கள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எங்களிடம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நான் முதல்ல ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்ட வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இவ்வாறான ஒரு காலநிலை மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. 2016-17 காலப்பகுதியில் ஏற்பட்ட ஒரு நிலைமையை அடிப்படையாக வைத்துதான் அது போன்றதான ஒரு எல்நிலோ நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைமை சுட்டிக்காட்டப்படும். அப்படி என்றால் இந்த எல் நினோ என்று சொல்லக்கூடிய விடயம் என்ன என்பதை முதலில் நாங்கள் நீர்களுக்கு தெளிவுபடுத்தலாம்.
2: எல்நினோ என்பது பொதுவாக பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுகின்ற கடல் மேற்பரப்பு வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தினை எல்நினோ என்ற பெயரினால் அழைப்பார்கள். எல்நினோ என்ற சொல்லை முதன் முதலில் பெரு நாட்டைச் சேர்ந்த மக்களை பயன்படுத்தினார்கள். குறிப்பாக அவர்கள் ஒரு நத்தார் கால பகுதிகளில் அவர்களுடைய கடல் பிராந்தியங்களில் ஏற்பட்ட ஒரு வளமைக்கு மாறான மீன்பிடியோடு தொடர்புபட்ட ஒரு மாற்றம் ஒன்றினை அவர்கள் அடையாளப்படுத்தி அதனை தொடர்ச்சியாக அவர்கள் அவதானித்து அந்த குறிப்பிட்ட கால பகுதியில் அவர்கள் இந்த நிலைமைகளை அவதானித்து கடல் மேற்பரப்பில் அல்லது கடற்பகுதியில் ஏற்படுகின்ற மாற்றத்தினை அவர்கள் எல்லினோ என்ற பெயரினால் அழைத்திருந்தார்கள். எல்லினோ என்ற பெயரில் அவர்கள் ஆரம்பத்தில் கடல் பகுதியில் ஏற்படுகின்ற வெப்பம் என்ற அடிப்படையிலேயே அது பெயரிடப்பட்டிருந்தது. பொதுவாக எல்லினோ என்பது பசிபிக் பிராந்தியத்தில் கடற்பிராந்தியங்களில் ஏற்படுகின்ற வெப்ப மாற்றம், அந்த வெப்ப மாற்றம் உலகின் ஏனைய சமுத்திர பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக பரவலடைகின்ற ஒரு செயற்பாட்டினை எல்லினோ என்ற பெயரினால் அழைப்பார்கள்.
1: எல்னினோ என்று சொல்லுகின்ற போது இது சர்வதேச நாடுகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களுக்கும் இலங்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் இருக்கின்றன அல்லது இலங்கைக்கு எவ்வாறான ஒரு நிலைமை எதிர்வரக்கூடிய காலங்களிலே ஏற்பட போகிறது?
2: பொதுவாக இலங்கை போன்ற தீவு பகுதிகளுக்கு, அதாவது சமுத்திரங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கின்ற தீவுகளுக்கு ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு மிக உயர்வாகவே இருக்கும். ஏனெனில் எல்னினோ என்பது சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலையோடு ஏற்படுகின்ற அதனோடு தொடர்புடைய விடயங்களை உள்ளடக்கி இருப்பதனால் எல்லா பக்கங்களிலும் கடல் பிராந்தியங்களை கொண்டிருக்கிற நாடுகளுக்கு அதனுடைய தாக்கம் மிக கூடுதலாக இருக்கும். ஆகவே ஒப்பீட்டு ரீதியில் இலங்கைக்கு அதனுடைய தாக்கம் ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடு ஒப்பிடுகின்ற பொழுது, ஏனைய தீவு பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட சமனாக இருக்கும். ஆனால் ஏனைய பெருமளவான தொடர்ச்சியான நிலப்பரப்பை கொண்டிருக்கின்ற பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இலங்கைக்கு அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். உதாரணமாக முழுவதும் நிலப்பகுதிகளால் சூழப்பட்ட நாடுகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது மிக குறைவாக இருக்க, முழுவதும் நீர்ப்பரப்புகளினால் அல்லது சமுத்திரப்பரப்புகளினால் சூழப்பட்டிருக்கின்ற நாடுகளுக்கு அவற்றினுடைய பாதிப்புகள் மிக உயர்வாக இருக்கும்.
1: எனவே நாங்கள் இது தொடர்பாக விரிவாக பேசலாம். எல்நினோ நிலைமை நாட்டுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலாக இப்போது பேசப்படுகிறது. இதனோடு தொடர்பு பட்ட நிறுவனங்கள் கூட எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்க போகிறது, நாம் எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும், விரிவாக பேசுவோம். இலக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.
3: இலக்கு
4: உங்கள் பிள்ளையின் கணக்கியல் துறை எதிர்காலத்திற்கு சிறந்த வழிகாட்டி ஜூன் 30 பதிவு செய்து 20% தள்ளுபடியை பெற்றிடுங்கள். தொடர்புக்கு 0577 559 669.